0: www.pranipontio.org.nz /moirekautauruherka whakahoko atu ia e he tau te ngāwe mai community koe Tongan Street Hour.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
2: My mother Biffle's taking the dog out for her meals.
3: Sparkling waters.
4: The harbour is absolutely amazing.
3: Green city.
5: I think it's evergreen.
3: Different cultures.
6: And many languages and the enrichment through all the different cultures, faiths.
7: Auckland is very multicultural.
8: It's home and something's always happening.
3: It's home. Loving Auckland. Our diverse city. planetaudio.org.nz.
9: This is 104.6 Planet FM, Community Access Radio in Tāmaki Makaurau, Auckland.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: The impact of alcohol and drug abuse can be shattering for the substance abuser, for families.